0: சாமி.
1: நான் கோயம்புத்தூருங்க. இந்த குழந்தை பிறந்ததுல இருந்து எந்தவித உணர்வுமே இல்லாம இருக்குது. ஆண்டவர் மேல பாரத்தை போட்டுட்டு நாங்க ரெண்டு பேரும் குழந்தை எடுத்துக்கிட்டு கோயில் கோயிலா அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்.
2: அம்மா, உங்களை பார்த்ததும் நாங்க பட்ட துன்பத்துல பாதி குறைஞ்சது போல இருக்கு. நீங்க யாரம்மா?
0: நான் முருகன் அடிமி அம்மா.
2: திருச்செந்தூர் வரைக்கும் கூட வந்தீங்கன்னா எங்களுக்கு பெரிய ஆறுதல் இருக்குமா?
0: நான் இன்னும் பல கோயில்களுக்கு போகணும். இப்ப என்னால வர முடியாது. நான் முடிஞ்சா வந்து சேர்றேம்மா.
1: இந்த குழந்தைக்காக தங்கரதம் எடுக்கிறதாக நாங்க வேண்டிக்கிட்டு இருக்கிறோம். நீங்களும் அவசியம் வரணும்.

கேட்டு பாடலை பாடியவர் டி எம் சவுந்தரராஜன். ஒலித்த குரலை மீண்டும் ஒலிக்க கேட்கலாம். பாடலிடம் பெற்ற படம் ஸ்ரீ ராமபக்த ஹனுமான்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz பண்பலையில் தொடர்வது தேனிசை பக்தி பாடல்கள் நிகழ்ச்சி. தொடக்கமாக டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடியுள்ள பாடல்.

காதலுடன் சிவகாமி அடிக்கு மண்டபம் வந்து தீதி பலம் வந்து மேலை கோபுர வாசல் நுழைந்து காதலுடன் சிவகாமி அடிக்கு மண்டபம் வந்து மாதவன் கோபால அம்பலம் அறிந்து மாதவன் கோபால அம்பலம் அறிந்து நாதனே உன்னடை கலம் என்று நனி மகிழ்ந்து தலை குனிந்து நாதனே உன்னடை கலம் என்று நனி மகிழ்ந்து

நேரம் 6:26. ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் தேனிசை நிகழ்ச்சியில் அடுத்து SP பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடல்

0: தேனிசை கேட்டீர்கள். தொடர்பது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி இன்று காலை 8 மணிக்கு தொடங்குகிறது. தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்க விரிவான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் செய்துள்ளது. நீதித்துறை சீர்திருத்தங்களில் வழக்கறிஞர்கள் தீவிர பங்காற்ற வேண்டும் என்று மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மேக்வால் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் நீலகிரி, கோவை, திருப்பூர், சேலம் உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி இன்று காலை 8 மணிக்கு தொடங்குகிறது. மாநிலம் முழுவதும் 62 மையங்களில் இப்பணிகள் மேற்கொள்ள அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்படும். அதனைத் தொடர்ந்து 30 நிமிடங்களுக்கு பின்னர் காலை 8:30 மணியிலிருந்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான வாக்குகள் எண்ணப்படும். கடைசி சுற்று வாக்குகளை எண்ணும் பணி, தபால் வாக்குகளை எண்ணும் பணி முடிந்தவுடன் தொடங்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. ஒவ்வொரு வாக்கு எண்ணும் மையத்திலும் ஒரு பகுதியில் தபால் வாக்குகளும் மற்றொரு பகுதியில் வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவு செய்யப்பட்ட வாக்குகளும் அதற்கான மேஜைகளில் எண்ணப்பட உள்ளன. இப்பணிகளை தனித்தனியே கண்காணிப்பதற்கென உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் நிலையில் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். வாக்கு எண்ணிக்கை மையங்களில் மாநில காவல்துறை, மத்திய பாதுகாப்பு படை என 3 அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மேலும் அசம்பாவிதங்களை தடுக்க மாநிலம் முழுவதும் 1 லட்சம் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதற்கிடையே மாவட்டங்களில் வாக்கு எண்ணும் பணிக்காக விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மதுரை மாவட்டத்தில் 10 தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை 5 மையங்களில் நடைபெறவுள்ளது. அங்கு அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கையானது இன்று நடைபெறவுள்ள நிலையில் மதுரை மாவட்டத்தில் மதுரை கிழக்கு மற்றும் மேற்கு தொகுதிகளுக்கு ஒத்தக்கடை அரசு வேளாண்மை கல்லூரியிலும், உசிலம்பட்டி மற்றும் சோழவந்தான் தொகுதிகளுக்கு அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திலும் வாக்கு எண்ணிக்கை மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இதேபோல மதுரை வடக்கு மற்றும் தெற்கு தொகுதிகளுக்கு தியாகராசர் பொறியியல் கல்லூரியிலும், மதுரை மத்திய தொகுதி மற்றும் மேற்கு தொகுதிகளுக்கு மதுரை கல்லூரியிலும், திருப்பரங்குன்றம் மற்றும் திருமங்கலம் தொகுதிகளுக்கு திருமங்கலம் அரசு கலைக்கல்லூரியிலும் என மொத்தம் 5 இடங்களில் வாக்கு எண்ணும் மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மதுரையில் உள்ள 5 வாக்கு எண்ணும் மையங்களிலும் காவல்துறை பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. அதன்படி ஒவ்வொரு மையத்திற்கும் சுமார் 500 காவலர்கள் வீதம், மொத்தமாக 5 மையங்களுக்கும் 2500 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். மேலும் மதுரையில் உள்ள 5 மையங்களிலும் வாக்கு எண்ணிக்கைக்காக இறுதிக்கட்ட பணிகள் அனைத்தும் முடிக்கப்பட்டு தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. இதற்காக முகவர்கள், வேட்பாளர்கள் வந்து செல்வதற்கு தனித்தனி இடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் ஒவ்வொரு மையத்திலும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா.
1: சேலம் மாவட்டத்தில் 11 சட்டப்பேரவைத் தொகுதிகளில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி 4 மையங்களில் நடைபெறவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: சேலத்தில் 11 சட்டப்பேரவைத் தொகுதிகள் இடம்பெற்றுள்ளன. இந்த சட்டப்பேரவைத் தொகுதிகளில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி 4 மையங்களில் நடைபெறுகிறது. சேலம் மாவட்டம் கருப்பூரில் 4 சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கும், அம்மாப்பேட்டை பகுதியில் 3 சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கும், ஆத்தூரில் 2 சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கும் வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. சேலம் மாவட்டம் எடப்பாடி மற்றும் சங்ககிரி சட்டமன்ற தொகுதிகளில் பதிவான வாக்குகள் வீராச்சிப்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் நடைபெறவுள்ளது. சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கையை முன்னிட்டு வாக்கு எண்ணிக்கை மையங்களில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணிக்கை பணியில் ஈடுபட்டுள்ள அலுவலர்கள் உரிய அடையாள அட்டையை காட்டிய பின்னர் பரிசோதனைக்கு பின்னரே அனுமதிக்கப்படுகின்றனர். வாக்கு எண்ணிக்கை மையங்களில் செல்போனுக்கு அனுமதி இல்லை என்பதால் நுழைவாயிலேயே தீவிர சோதனை நடைபெற்று செல்போன்கள் இருந்தால் வாங்கி வைக்கப்பட்டு வருகிறது. இதேபோன்று முகவர்கள் வருவதற்காக பிரத்யேக வழி ஏற்படுத்தப்பட்டு அவர்களும் உரிய பரிசோதனைக்கு பின்னரே அனுமதிக்கப்படுகின்றனர். நடப்பாண்டு வாக்கு எண்ணிக்கை பணியில் ஈடுபடும் அலுவலர்கள் மற்றும் அரசியல் கட்சி முகவர்கள் என அனைவருக்கும் QR கோடு அடையாள அட்டை வழங்கப்பட்டுள்ள நிலையில் அனைத்து அடையாள அட்டைகளும் முறையாக பரிசோதித்த பின்னரே அனைவரும் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். சங்ககிரியிலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.
1: தமிழகத்தில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியும்

0: அஇஅதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியும் 234 தொகுதிகளிலும் வேட்பாளர்களை நிறுத்தியுள்ளன. தாவேகா சார்பில் 233 தொகுதிகளிலும், நாம் தமிழர் கட்சியின் சார்பில் அனைத்து தொகுதிகளிலும் வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டுள்ளனர். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் சென்னை குளத்தூர் தொகுதியிலும், அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி சேலம் மாவட்டம் எடப்பாடி தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர். பிஜேபி மூத்த தலைவர் டாக்டர் எல் முருகன் அவினாசி தொகுதியிலும், அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் சாத்தூர் தொகுதியிலும், தாவேகா தலைவர் திரு விஜய் சென்னை பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதிகளிலும், நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் காரைக்குடி தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர். இந்த கட்சிகளுக்கிடையே 4 முனை போட்டி நிலவும் சூழ்நிலையில் மாநிலத்தின் தேர்தல் முடிவுகளை அறிந்து கொள்ள மக்கள் ஆர்வமாக உள்ளனர். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்க விரிவான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் செய்துள்ளது. இன்று காலை 8 மணி முதல் முன்னணி நிலவரங்கள் மற்றும் முடிவுகளை results.eci.gov.in என்ற இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம். இசிஐ நெட் செயலியிலும் தேர்தல் முடிவுகள் குறித்த விவரங்களை அறிந்து கொள்ளலாம் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்கும் வகையில் எமது செய்தி பிரிவு இன்று காலை 9 மணி முதல் மக்கள் தீர்ப்பு 2026 என்ற சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நடத்த உள்ளது. பத்திரிகையாளர்கள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று தேர்தல் முடிவுகள் குறித்தும், மாவட்டம் வாரியாக தொகுதிகளின் முன்னணி நிலவர குறித்தும் எமது செய்தியாளர்களுடன் விவாதிக்க உள்ளனர். இதேபோல் தேர்தல் முடிவுகள் குறித்த சிறப்பு செய்தி அறிக்கைகளும் மணிக்கு ஒருமுறை ஒலிபரப்பாக உள்ளன. சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள்.
0: நீதித்துறை சீர்திருத்தங்களில் வழக்கறிஞர்கள் தீவிர பங்காற்ற வேண்டும் என்று மத்திய சட்டமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மேக்வால் வலியுறுத்தியுள்ளார். ராஞ்சியில் நேற்று நடைபெற்ற உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் மாநாட்டில் பேசிய அவர், நீதித்துறை அமைப்பை மிகவும் எளிதில் அணுகக்கூடியதாகவும் வலுவானதாகவும் மாற்றுவதில் வழக்கறிஞர்களின் பங்களிப்பு அவசியம் என்று கூறினார். இந்த மாநாட்டில் நீதித்துறையில் உள்ள சவால்கள், சீர்திருத்தங்கள் மற்றும் வழக்கறிஞர்களின் பங்களிப்பு குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டன. வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம், நாமக்கல், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், திருவண்ணாமலை, கரூர், கள்ளக்குறிச்சி ஆகிய 14 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், மாலை நேரங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நகரின் அதிகபட்ச வெப்பநிலை 38°C முதல் 39°C ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 29°C ஒட்டியும் இருக்கக்கூடும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. இந்நிலையில் திருப்பூர் மாவட்டம் அவிநாசி மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமப்புற பகுதிகளில் சூறாவளி காற்றுடன் பெய்த பலத்த மழையால் சுமார் 2 கோடி ரூபாய் மதிப்பிலான 30,000 வாழை மரங்கள் சேதமடைந்துள்ளன. இருவரி செய்திகள். மேற்காசியாவில் அமைதியை ஏற்படுத்த ஈரானுடன் நடைபெற்று வரும் பேச்சுவார்த்தை மிகவும் ஆக்கப்பூர்வமானதாக உள்ளது என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். ஹோர்மோஸ் நீரிணை அருகே கச்சா எண்ணெய் ஏற்றிச் சென்ற கப்பல் ஒன்றின் மீது ஈரானின் சிறிய படகுகள் நேற்று தாக்குதல் நடத்தின. கைலாஷ் மானசரோவர் யாத்திரைக்கான பாதையாக உள்ள உத்தரகண்ட் மாநிலம் லிபுலே கணவாய் பகுதியை நேபாளம் உரிமை கோருவதற்கு இந்தியா எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. பீகார் மாநிலம் முசாஃபர்பூர் மாவட்டம் ரத்தன்பூர் கிராமம் அருகே நடைபெற்ற சாலை விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர், ஒருவர் படுகாயமடைந்தார். இளநிலை மருத்துவ படிப்புக்கு நேற்று நடைபெற்ற நீட் தேர்வை 97% எழுதியுள்ளதாக தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. சாத்தான்குளம் காவல் சரகத்திற்குட்பட்ட பகுதியில் லாரியில் கடத்தி வரப்பட்ட 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருளை காவல்துறையினர் நேற்று பறிமுதல் செய்தனர். கரூரிலிருந்து நேற்று சென்னை நோக்கி வந்து கொண்டிருந்த ஆம்னி பேருந்து சேலம் மாவட்டம் ஆத்தூரை அடுத்து காந்திபுரத்தில் கண்டெய்னர் லாரியுடன் மோதியதில் 15 பேர் காயமடைந்தனர். தெற்கு ரயில்வேயின் சென்னை கோட்டத்தில் 2025-26 நிதியாண்டில் ரயில்களில் பயணச்சீட்டு இல்லாமல் பயணம் செய்ததாக 12.24 லட்சம் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 65,000 கோடி ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே காமாட்சி அம்மன் முனீஸ்வரர் கோவில் சித்திரை திருவிழாவின் ஒரு பகுதியாக காமாட்சி அம்மன் குதிரை வாகனத்தில் எழுந்தருளும் முக்கிய நிகழ்வு நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. அகமதாபாத்தில் நேற்றிரவு நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் விளையாடிய பஞ்சாப் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 163 ரன் எடுத்தது. 164 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய குஜராத் அணி ஒரு பந்து மீதம் இருக்கையில் 6 விக்கெட் இழப்பிற்கு

0: நேர்களின் 100.1 MHz FM கோல்ட் அலைவரிசையில் இன்று இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம் நிகழ்ச்சி நிரல். நேர்களே, மக்கள் தீர்ப்பு 2026 தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் பற்றிய கலந்துரையாடல் காலை 10:05 முதல் பிற்பகல் 1:45 வரை ஆகாஷ்வாணி சென்னை மதியாலை 720 KHz-இலும் காலை 9:05 முதல் பிற்பகல் 1:45 மணி வரை 101.4 FM ரெயின்போவிலும் இடம்பெற கேட்கலாம். 100.1 FM கோல்ட் அலைவரிசையில் காலை 8:30, 9:10, 10:10, 11:10, பிற்பகல் 12:10, 1:10, 2:30, மாலை 7:10, இரவு 9:15 ஆகிய நேரங்களில் தமிழ்நாடு, கேரளம், அஸ்ஸாம், மேற்கு வங்காளம், யூனியன் பிரதேசம், புதுச்சேரி ஆகியவற்றின் சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் குறித்து ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலுமான கலந்துரையாடலின் நேரடி ஒலிபரப்பு டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இனி மற்ற நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம். காலை 7:25 திரை இசை, 7:30 ஆட்சவிரை செய்தி தொகுப்பு, டெல்லி அஞ்சல். மூன்று மணிக்கு மதுரம் மதுரமி சமயம், மாலை 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு, டெல்லி அஞ்சல். மாலை 5:00 அரங்கிசை, இதில் டி ராகவ ராமன் அவர்களின் புல்லாங்குழல் இசை இடம்பெறும். எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், பாலக்காடு ஏ எம் ஹரி நாராயணன் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல், தொடர்ந்து திரை இசை பாடல்கள். 6:30 மார்க்கெட் மந்த்ரா, டெல்லி அஞ்சல். 8:10 திரை கானம், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 திரை கானம். நேர்களே, இதுவரை இந்த அலைவரிசையில் இன்று இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம் அறிந்தோம்.
1: ஹாய் பிரியா, உள்ளவா, எப்படி இருக்க? உன்னை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு.
2: நான் நல்லா இருக்க, நீ எப்படி இருக்க?
1: ரொம்ப நல்லா இருக்கேன். அப்புறம் என்ன திடீர்னு?
2: ஆமா விமல், எனக்கு அடுத்த மாசம் கல்யாணம் முடிவாகி இருக்கு, அதான் பத்திரிக்கை வச்சுட்டு போலான்னு வந்திருக்கேன்.
1: ஓ சூப்பர் பிரியா, வாழ்த்துக்கள். பத்திரிக்கையில விதை பந்தெல்லாம் வச்சு கொடுக்கறியே, ரொம்ப வித்தியாசமாவும் இருக்கு நல்லாவும் இருக்கு.
2: நன்றிடா, இந்த யோசனைக்கே பாராட்டிட்டா எப்படி? கல்யாணத்துக்கு வரவங்களுக்கோ அன்பளிப்பா மரக்கன்றுகளை தரலான்னு ஒரு யோசனை இருக்கு.
1: இதுவும் அற்புதமான ஒரு யோசனை தான். வரவங்களுக்கு ஏதேதோ பரிசு தரதுக்கு பதிலா இப்படி உபயோகப்படுகிற மாதிரி பரிசு தந்தா நல்லா இருக்குமே. மரக்கன்றுகளை நடுவோம்,
2: நல்லதொரு எதிர்காலத்தை உருவாக்குவோம்.
3: நமக்காக சில நிமிடங்கள். உங்கள் குழந்தையின் ஆரோக்கியத்தின் அடித்தளம் நல்ல உணவு மற்றும் ஊட்டச்சத்து. சிறு வயதிலிருந்து உங்கள் பிள்ளைகளுக்கு ஆரோக்கியமான காலை உணவை கற்றுக் கொடுங்கள். தட்டில் வைக்கிற உணவுகளை காலி செய்கிறார்களா என்பதையும் கவனியுங்கள். ஊட்டச்சத்துக்கள் என்பது மனம், உடல் மற்றும் சமூக ஆரோக்கியத்திற்கு முக்கியமானது. உணவுடன் ஆரோக்கியமான உறவையும் பலப்படுத்தும்.

0: నరేంద్ర మోడీ స్టేడియంలో జరిగిన మ్యాచ్లో గుజరాత్ టైటన్స్ పంజాబ్ కింగ్స్ పైన 4 వికెట్ల తేడాతో విజయం సాధించింది. ఈరోజు ముంబైలోని వాంఖేడే స్టేడియంలో ముంబై ఇండియన్స్ లక్నో సూపర్ జైంట్స్ తలపడతాయి. సాయంత్రం 7:30 ఈ మ్యాచ్ ప్రారంభమవుతుంది. విశేషాలు మరొకసారి. పశ్చిమ బెంగాల్, కేరళ, తమిళనాడు, అస్సాం, కేంద్రపాలిత ప్రాంతం పుదుచ్చేరి అసెంబ్లీ ఎన్నికల ఓట్ల లెక్కింపు ఈరోజు జరుగుతుంది. ఎల్పిజి అక్రమ నిల్వలు, నల్లబజార్ విక్రయాలను అరికట్టడానికి దేశవ్యాప్తంగా నిరంతర తనిఖీలు కొనసాగుతున్నాయని పెట్రోలియం ఖనిజ వాయు మంత్రిత్వ శాఖ తెలియజేసింది. లిపులేఖ్ కనుమ ద్వారా కైలాష్ మాన్సరోవర్ యాత్ర నిర్వహించాలన్న భారత్ చైనా యోచనపై నేపాల్ అభ్యంతరం వ్యక్తం చేసింది. ఐపీఎల్ క్రికెట్లో నిన్న రాత్రి జరిగిన మ్యాచ్లో గుజరాత్ టైటన్స్ పంజాబ్ కింగ్స్ను ఓడించింది. ఆకాశవాణి వార్తలు ఇంతటితో సమాప్తం.
1: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். மேற்குவங்கம், அஸ்ஸாம், கேரளம், தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களிலும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திலும் சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று எண்ணப்பட உள்ளன. கர்நாடகா, மகாராஷ்டிரா, குஜராத் உள்ளிட்ட 5 மாநிலங்களில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணியும் இன்று நடைபெறவுள்ளது. இந்தியா ஜமைக்கா இடையிலான உறவு என்பது பழமையும் புதுமையையும் உள்ளடக்கியது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். மேற்காசியாவில் அமைதியை ஏற்படுத்த ஈரானுடன் நடைபெற்று வரும் பேச்சுவார்த்தை மிகவும் ஆக்கப்பூர்வமானதாக உள்ளது என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார். ISL கால்பந்து போட்டியில் ஒடிஷா அணி இன்று பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். மேற்குவங்கம், அஸ்ஸாம், கேரளம், தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களிலும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திலும் சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று எண்ணப்பட உள்ளன. இதற்கான அனைத்து முன்னேற்பாடுகளையும் தேர்தல் ஆணையம் செய்துள்ளது. இன்று காலை 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்குகிறது. முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்படும். அதைத் தொடர்ந்து காலை 8:30 மணிக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் உள்ள வாக்குகள் எண்ணும் பணி தொடங்கும். காலை 10 மணி முதல் முன்னிலை நிலவரங்கள் தெரியவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வாக்கு எண்ணிக்கை அமைதியாக நடைபெறுவதை உறுதி செய்ய பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தமிழகத்தில் 234, கேரளத்தில் 140, அஸ்ஸாமில் 126 மற்றும் புதுச்சேரியில் 30 தொகுதிகளில் பதிவான வாக்குகள் எண்ணப்படுகின்றன. மேற்குவங்கத்தில் மொத்தமுள்ள 294 தொகுதிகளில் இன்று 293 தொகுதிகளின் வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. அங்குள்ள ஃபால்டா தொகுதிக்கு மட்டும் மே 21 அன்று மறுதேர்தல் நடத்தப்பட்டு மே 24 அன்று வாக்குகள் எண்ணப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் கர்நாடகாவின் பெகால்கோட், தெற்கு தேவாங்கரே, நாகாலாந்தின் கோரிடாங், திரிபுராவின் தர்மா நகர், குஜராத்தின் உம்ரேத் மற்றும் மகாராஷ்டிராவின் ரஹூரி பாராமதி ஆகிய சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகளும் இன்று எண்ணப்படுகின்றன. புதுச்சேரி சட்டப்பேரவைத் தேர்தலில் NR காங்கிரஸ் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்று அக்கட்சித் தலைவர் திரு ரங்கசாமி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சேலத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளும் தங்களது அணிக்கு சாதகமாக வந்துள்ளதை சுட்டிக்காட்டினார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் இன்று தொழில்நுட்ப மாநாட்டை தொடங்கி வைக்கிறார். தொழில்நுட்பம், தொழில்துறை மற்றும் ராணுவ பணி ஒன்றிணையும் இடம் என்ற மையக்கருத்துடன் இந்த மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. செயல்பாட்டு ரீதியான சவால்களை எதிர்கொள்வதற்கு தேவையான அதிநவீன உள்நாட்டு தொழில்நுட்பங்களை காட்சிப்படுத்தவும் அவற்றை ஒருங்கிணைக்கவும் இந்த மாநாடு ஒரு முக்கிய தளமாக அமையும் என்று பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதில் குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள், தனியார் பாதுகாப்பு தொழில்நுட்ப நிறுவனங்கள், புத்தொழில் நிறுவனங்கள் மற்றும் நாடு முழுவதிலும் உள்ள ராணுவ படைப்பிரிவைச் சேர்ந்த கண்டுபிடிப்பாளர்கள் என பலதரப்பினரும் பங்கேற்கின்றனர். இந்த கண்காட்சியில் 280க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் தங்களது நவீன கண்டுபிடிப்புகள் மற்றும் தொழில்நுட்பங்களை காட்சிப்படுத்த உள்ளன. உத்தரகாண்ட் மாநிலத்தின் லிபுலே கணவாய் வழியாக கைலாஷ் மானசரோவர் யாத்திரை நடத்தப்படுவதற்கு நேபாளம் எதிர்ப்பு தெரிவித்துள்ளதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. நீண்டகாலமாக பயன்பாட்டில் உள்ள இந்த பாதையின் மீது நேபாளம் உரிமை கோருவது அந்த நாடு தன்னிச்சையாக செய்து கொண்ட ஒரு கற்பனையான விரிவாக்கம் என்றும் இதனை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் இந்தியா கூறியுள்ளது. இந்த ஆண்டு லிபுலே கணவாய் வழியாக யாத்திரை நடத்துவதற்கு இந்தியாவும் சீனாவும் தயாராகி வரும் நிலையில் இதுகுறித்து தங்களிடம் ஆலோசிக்கவில்லை என்றும் அந்த பகுதி தங்களுக்கே சொந்தம் என்றும் கூறி நேபாள வெளியுறவு அமைச்சகம் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தது. நாடு முழுவதும் நேற்று நடைபெற்ற இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நுழைவுத் தேர்வை சுமார் 97% மாணவர்கள் எழுதியுள்ளதாக தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், 37 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இந்த தேர்வை எழுத விண்ணப்பித்திருந்த 22 லட்சத்து

0: 75,011 மாணவர்களில் 22,05,335 பேர் தேர்வை எழுதியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிக எண்ணிக்கையிலான மாணவர்கள் தேர்வில் பங்கேற்றிருப்பது அவர்களின் அர்ப்பணிப்பையும் இந்த தேர்வு முறையின் மீது அவர்கள் வைத்துள்ள நம்பிக்கையையும் காட்டுவதாகவும் தேசிய தேர்வு முகமை கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: மக்கள் தீர்ப்பு. நேயர்களே, சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்கும் வகையில் எமது செய்தி பிரிவு இன்று காலை 9 மணி முதல் மக்கள் தீர்ப்பு 2026 என்ற சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நடத்த உள்ளது. பத்திரிகையாளர்கள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று தேர்தல் முடிவுகள் குறித்தும், மாவட்டம் வாரியாக தொகுதிகளின் முன்னணி நிலவரம் குறித்தும் எமது செய்தியாளர்களுடன் விவாதிக்க உள்ளனர். இதேபோல் தேர்தல் முடிவுகள் குறித்த சிறப்பு செய்தி அறிக்கைகளும் மணிக்கு ஒருமுறை ஒலிபரப்பாக உள்ளன. சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள்.
0: இந்தியா ஜமைக்கா இடையிலான உறவு என்பது பழமையையும் புதுமையையும் உள்ளடக்கியது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஜமைக்கா நாளிதழ் ஒன்றிற்கு அவர் அளித்துள்ள பேட்டியில், இந்த உறவு இரு நாடுகளுக்கும் இடையிலான பொதுவான வரலாற்றை அடிப்படையாக கொண்டது என்று குறிப்பிட்டுள்ளார். இருநாட்டு மக்களுக்கும் நன்மை பயக்கும் வகையிலும் ஒரு சமத்துவமான உலகை உருவாக்கவும் இரு நாடுகளும் இணைந்து செயல்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். 180 ஆண்டுகளுக்கும் மேலாக ஜமைக்காவுடன் தொடர்புடைய இந்திய வம்சாவளியினர் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவில் மிக முக்கிய பங்காற்றுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜமைக்கா, சூரினாம் மற்றும் ட்ரினிடாட் அண்ட் டொபாக்கோ ஆகிய நாடுகளில் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள திரு ஜெய்சங்கர் முதற்கட்டமாக நேற்று ஜமைக்காவின் கிங்ஸ்டன் நகருக்கு சென்றடைந்தார். மிக குறைந்த வயதிலேயே இந்தியா இலங்கைக்கு இடையே உள்ள சுமார் 29 கிலோமீட்டர் நீளமுள்ள பாக் ஜலசந்தியை நீந்தி கடந்து உலக சாதனை படைத்துள்ள ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த இஷாங் நேற்று அம்மாநில ஆளுநர் திரு சந்தோஷ்குமார் கங்குவாரை ராஞ்சியில் சந்தித்தார். இஷாங்கின் மகத்தான சாதனையை பாராட்டிய ஆளுநர், இந்த சாதனை மூலம் மாநிலத்திற்கும் நாட்டிற்கும் பெருமை சேர்த்துள்ளதாக கூறினார். 3ஆம் வகுப்பு மாணவனான இஷாங் சிங் கடந்த ஏப்ரல் 30ஆம் தேதி இலங்கையின் தலைமன்னாரிலிருந்து தமிழ்நாட்டின் தனுஷ்கோடி வரை உள்ள கடல் பகுதியை 9 மணி நேரம் 50 நிமிடங்களில் நீந்தி கடந்து சாதனையை நிகழ்த்தியுள்ளார். பீகார் மாநிலம் முசாஃபர்பூர் மாவட்டம் ரத்தன்பூர் கிராமம் அருகே நடைபெற்ற சாலை விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர், ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 4 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்றும் அவர் அறிவித்துள்ளார். இதுகுறித்து அரசு அதிகாரி ஒருவர் கூறுகையில், மோதிகாரியிலிருந்து முசாஃபர்பூர் நோக்கி அதிவேகமாக வந்த கார் எதிரே வந்த மோட்டார் சைக்கிள் மீது நேருக்கு நேர் மோதியது. இதில் மோட்டார் சைக்கிளில் வந்தவர் சாலையில் தூக்கி வீசப்பட்டு பலத்த காயமடைந்தார். அதன் பிறகு கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த கண்டெய்னர் லாரி மீது மோதியதில் காரில் பயணம் செய்த 4 பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் என்று கூறினார். ஈரானுடனான பேச்சுவார்த்தைகள் மிகவும் ஆக்கப்பூர்வமாக நடைபெற்று வருவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். மேற்காசியாவில் பதற்றத்தை குறைக்க இரு நாடுகளும் பல்வேறு திட்டங்களை முன்வைத்து வரும் நிலையில் இந்த பேச்சுவார்த்தைகள் அனைவருக்கும் சாதகமான ஒரு முடிவை கொடுக்கும் என்று சமூக வலைதள பதிவில் அவர் தெரிவித்துள்ளார். ஈரானுடன் அமெரிக்க பிரதிநிதிகள் நடத்தி வரும் பேச்சுகள் அனைவருக்கும் நன்மை அளிக்கும் முடிவுக்கு வழிவகுக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக ஈரானின் 14 அம்ச திட்டத்தை பரிசீலித்த திரு டிரம்ப் அது ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல என்று கூறியிருந்தார். மனித குலத்திற்கு அவர்கள் செய்த தீமைகளுக்கு இன்னும் தகுந்த விலையை ஈரான் கொடுக்கவில்லை என்றும் கடுமையாக அவர் தெரிவித்திருந்தார். ஒடிசா மாநிலம் கந்தர்கர் மாவட்டத்தில் ராஜ்கங்பூர் பகுதியில் IPL சூதாட்டத்தில் ஈடுபட்டதாக 5 பேரை அம்மாநில காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். நம்பகமான தகவலின் அடிப்படையில் ராஜ்கங்பூர் பகுதியில் காவல்துறை குழுவினர் அதிரடி சோதனை நடத்தி இந்த சூதாட்ட கும்பலை கைது செய்ததாக காவல் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். அவர்களிடமிருந்து 6 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணத்தை போலீசார் பறிமுதல் செய்ததோடு ஒரு வங்கிக் கணக்கையும் முடக்கி வைத்துள்ளனர். மேலும் சூதாட்டத்திற்கு பயன்படுத்தப்பட்ட 5 மொபைல் போன்களும் அவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்டன. இதுகுறித்து ராஜ்கங்பூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகிறது. தலைநகர் தில்லியில் நேற்று மாலை பல்வேறு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய பலத்த மழை பெய்தது. இன்றும் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும், மழையுடன் மணிக்கு 80 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் தமிழகத்தில் இன்று நீலகிரி, கோவை உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கத்திரி வெயில் இன்று தொடங்குவதால் அடுத்த சில நாட்களுக்கு மாநிலத்தில் வெப்பம் அதிகரித்து காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ISL கால்பந்து போட்டியில் ஒடிஷா அணி இன்று பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி 7:30 மணிக்கு தொடங்குகிறது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி

0: குஜராத் அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. அகமதாபாத்தில் நேற்றிரவு நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் விளையாடிய பஞ்சாப் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 163 ரன் எடுத்தது. 164 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய குஜராத் அணி ஒரு பந்து மீதம் இருக்கையில் 6 விக்கெட் இழப்பிற்கு 167 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இன்று மும்பையில் இரவு 7:30 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் மும்பை அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்கு வங்கம், அஸ்ஸாம், கேரளம், தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களிலும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திலும் சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று எண்ணப்பட உள்ளன. கர்நாடகா, மகாராஷ்டிரா, குஜராத் உள்ளிட்ட 5 மாநிலங்களில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணியும் இன்று நடைபெற உள்ளது. இந்தியா ஜமைக்கா இடையிலான உறவு என்பது பழமையையும் புதுமையையும் உள்ளடக்கியது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். மேற்காசியாவில் அமைதியை ஏற்படுத்த ஈரானுடன் நடைபெற்று வரும் பேச்சுவார்த்தை மிகவும் ஆக்கப்பூர்வமாக உள்ளது என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். ISL கால்பந்து போட்டியில் ஒடிசா அணி இன்று பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 7:15. ஆகாஷவாணி 100.1 MHz FM கோல்ட் அலைவரிசையில் திரை இசை பாடல் ஒன்று கேட்கலாம். உனக்கும் எனக்கும் படத்திற்காக சங்கர் மகாதேவன் பாடியுள்ள பாடல். பாடலை கேட்பதற்கு முன்

நேர்களை இன்னும் சில நொடிகளில் தமிழ்நாடு, கேரளா, அசாம், மேற்கு வங்காளம், யூனியன் பிரதேசம் புதுச்சேரி ஆகியவற்றின் சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் குறித்து ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலுமான கலந்துரையாடலின் நேரடி ஒலிபரப்பு டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

நெருங்கிய நண்பர் போல வெளிக்காட்டி உண்மையில் ஒட்டுறவு காட்டாதவர் நட்பு விலை மகளிரின் மன அன்பை போன்று மாறுபடும் தன்மையை உடையது. குறள் எண் 822 அதிகாரம் கூடா நட்பு. இனம்

0: நெருங்கிய நண்பர் போல வெளிக்காட்டி உண்மையில் ஒட்டுறவு காட்டாதவர் நட்பு விலை மகளிரின் மன அன்பை போன்று மாறுபடும் தன்மையை உடையது. குறள் எண் 822 அதிகாரம் கூடா நட்பு.
1: குறளமுதம் கேட்டோம். நேர்களே, இந்த அலைவரிசையில் இன்று இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம் நிகழ்ச்சி நிரல் பிற்பகல் 12:10, 1:10, 2:30, மாலை 7:10, இரவு 9:15 ஆகிய நேரங்களில் தமிழ்நாடு, கேரளம், அசாம், மேற்கு வங்காளம், யூனியன் பிரதேசம், புதுச்சேரி ஆகியவற்றின் சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் குறித்து ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலுமான கலந்துரையாடலின் நேரடி ஒலிபரப்பு டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். மூன்று மணிக்கு மதுரம் மதுரமி சமயம், 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், மாலை 5:00 அரங்கிசை, இதில் டி ராகவ ராமன் அவர்களின் புல்லாங்குழல் இசை, எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், பாலக்காடு ஏ எம் ஹரிநாராயணன் அவர்கள் விருதங்கம், 6:05 நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து திரை இசை பாடல்கள், 6:30 மார்க்கெட் மந்த்ரா டெல்லி அஞ்சல், 8:10 திரை கானம், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 திரை கானம். நேர்களே, இதுவரை இந்த அலைவரிசையில் இன்று இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம் அறிந்தோம். தொடர்ந்து திரை இசை பாடல்கள் கேட்கலாம். வீர அபிமன்யு படத்திற்காக பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுஷீலா பாடியுள்ள பாடல்.

தேநீர் நேரத்தில் வசந்தி திரைப்படத்தில் கே ஜே யேசுதாஸ் சித்ரா பாடியுள்ள பாடல்.

0: बाबूजी, मैंने आपके लिए चाय बनाई है, लीजिए।
1: तू तो रह नहीं थे अंसा, तेरी चाय नहीं जमती सबको पता है।
2: Yes, and we're also remembering Jyotinder Singh Jyoti Randhawa, who is a prominent Indian professional golfer who reached a career-high world record ranking of 70 in 2008 and became the first Indian to top the Asian Tour Order of Merit in 2002. Most recently, in January 2024, he won the final stage of the Legends Tour qualifying school in Turkey to secure full playing rights on the European Senior Tour.
3: And friends, now it's time to take permission from you. तो आज्ञा दीजिए हमें, यानी मुझे, मुनीश शर्मा को और हमारे साथी अभिषेक मुखोपाध्याय को, ये परिक्रमा कार्यक्रम यहीं पर समाप्त करने की। अगर आप हमें दोबारा सुनना चाहें तो चले आइए हमारी वेबसाइट पर, जिसका पता है newsonair.gov.in, और हमें आप हमारे मोबाइल ऐप newsonair पर भी सुन सकते हैं। दीजिए आज्ञा, नमस्कार।
4: நேரம் 5 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் 100.1 மெகாஹர்ட்ஸ் எஃப்எம் கோல்டு அலைவரிசை அரங்கிசை நிகழ்ச்சியில் டி ராகவராமன் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். எம்ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், பாலக்காடு ஏஎம் அரிநாராயணன் அவர்கள் மிருதங்கம். முதலில் பரம கருண கருடத்வனி ராகத்தில் லால்குடி ஜி ஜெயராமன் இயற்றிய வர்ணம் ஆதி தாளம்.

சித்தி விநாயகம், மோகன கல்யாணி ராகம், ஆதி தாளம், அரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் இயற்றியது.

நேரம் 5:37. ஆகாஷ்வாணி எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் அரங்கிசை நிகழ்ச்சியில் டி ராகவராமன் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். எம்ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், பாலக்காடு ஏஎம் அரிநாராயணன் அவர்கள் மிருதங்கம். தொடர்ந்து ஸ்ரீ ரம்ய சித்த ஜெய மனோகரி ராகம், ஆதி தாளம், தியாகராஜர் கீர்த்தனை.

அரங்கிசையில் இதுவரை டி ராகவராமன் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்டீர்கள். எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், பாலக்காடு ஏ எம் அரிநாராயணன் அவர்கள் மிருதங்கம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: இனி இந்த அலைவரிசையில் இன்று மற்றும் நாளை ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்கலாம். 6:30 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 9:15 சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் குறித்து ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலுமான கலந்துரையாடலின் நேரடி ஒலிபரப்பு டெல்லி அஞ்சல், 8:30 திரைகாணம், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ் டெல்லி அஞ்சல், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 திரைகாணம், நள்ளிரவுக்கு பின் 12:10 இரவின் மடியில், 1:10 நினைவில் நின்றவை, 2:10 நெஞ்சம் மறப்பதில்லை, 3:10 இனிய ராகம் பூபீந்தர் சிங் அவர்களின் பாட்டு, 4:10 பொங்கும் மங்கலம், திருவாரூர் எஸ் ராஜரத்தினம் குழுவினரின் நாகஸ்வர இசை, 5:10 புலரும் பொழுது, 6:10 தேனிசை, 7:25 திரை இசை, 7:30 ஆட்சவேரே டெல்லி அஞ்சல், 8:30 திரைகானம், 9:00 அரங்கிசை, போனாலா சங்கரப்பிரசாத் அவர்களின் வீண இசை, M.A. கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், திருவாரூர் பக்தவச்சலம் அவர்கள் மிருதங்கம், டாக்டர் எஸ் கார்த்திக் அவர்கள் கட்டம், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகானம், 11:30 மல்லே பூத்தண்டா தெலுங்கு நிகழ்ச்சி சித்திர சங்கீதம், 12:00 திரைகானம், 12:50 மெல்லிசை, 1:10 இசை மலர், சாய் கோவிந்த் விஜயராகவன் அவர்களின் மண்டோலின் இசை, பரூர் M.K. அனந்தலக்ஷ்மி அவர்கள் வயலின், G.K. கணேஷ் அவர்கள் மிருதங்கம், 2:30 முதல் 4:00 வரை திரைகானம், 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், 5:00 அரங்கிசை டாக்டர் ஆர். மகாலட்சுமி அவர்களின் பாட்டு, மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், களக்காடு ஆர். ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம், 6:05 நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து திரை இசை, 6:30 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 சிறுவர் சோலை, சுதந்திர போராட்டத்தின் அறிவுச்சுடர் ரவீந்திரநாத் தாகூர், உரை வழங்குபவர் டெபோரல் தனிஷிதா, சங்கீதம் சந்தோஷம் டிஜி தீக்ஷாவின் பாட்டு, நீதிக்கதைகள் சொல்பவர் அரிச்சரண், ஆரோக்கிய வாழ்க்கைக்கான வழி சிறுதானியங்கள், உரை வழங்குபவர் வெங்கட நாராயணன், 7:50 8:10 திரைகானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 மணி டாக், 9:45 மந்தன், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 திரைகானம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். திரை இசையில் காதல் கோட்டை திரைப்படத்திற்காக S.P. பாலசுப்ரமணியம் பாடியிருக்கும் பாடல்,

வேதிதலம் திருத்தியாவதிம் யாவத் புனஹ அதிகாரம் பிராப்ஸ்யதி இதி நிஷ்சிதம். தமிழ்நாடுராஜ்யே அபிநேத்ரிதஹ ராஜநேத்ரி ரூபேண பரிவர்த்திதஹ விஜயஸ்ய டிவிகே இதி தலம் பிரஹத்தம தலத்வேன உத்புத்வா இதிஹாசம் ரசயதி. அபி ச கேரள ராஜ்யே காங்கிரஸ் பட்சஸ்ய நேத்ருத்வே UDF இதி தல சமூஹஹ LDF இத்யஸ்ய ஸ்தானே ஸ்பஷ்டம் பஹுமதம் ப்ராப்தும் பிரஸ்திதஹ. NDA தலசமூகச்ச புதுச்சேரி கேந்திரசாசித பிரதேசே பிரசாசனாதிகாரம் தாரயித்தும் பிரஸ்திதோஸ்தி. அத வார்த்தாஹ விஸ்தரேண. சத்ருணாம் ராஜ்யானாம் விதான்சபா நிர்வாச்சனஸ்ய சாம்பிரதிக கணனானுசாரம் பஷ்சிம வங்க பிரதேசே பாஜ்பேதி தலம் ஆச்சரியஜனகதயா ஆதிக்கியம் ப்ராப்னோத். தமிழ்நாடுராஜ்யே நூதனதையா பிரவிஷ்டம் அபிநேதுஹு சி ஜோசேப் விஜயஸ்ய தமிழகா வெட்டி கஜ்கம் இதி தலம் அக்ரே அஸ்தி. விபக்ஷிபூதம் AIADMK இதி தலம் த்விதீய ஸ்தானே அஸ்தி. ராஜ்யஸ்ய சாம்பிரதிக சாசக தலம் DMK இதி தலஞ்ச த்ருதீய ஸ்தானே அஸ்தி. கேரளே சர்வேஷாம் சத்வாரிஷதிகைக்சத விதான்சபா க்ஷேத்ராணாம் பரிணாமானி பிரவிருத்தயஸ்ச உபலப்யந்தே. யத்ர காங்கிரஸ் தலஸ்ய நேத்ருத்வே யுனைடெட் டெமோக்ரேட்டிக் ஃப்ரண்ட் இதி தல சமூகஹ சத்தாதாரி பாம் டெமோக்ரேட்டிக் ஃப்ரண்ட் தல சமூகஸ்ய பராஜயாத்மிகாஹ பிரவிருத்தயஹ சந்தி ஆகம்யமானாஹ. காங்கிரஸ் தலம் பஞ்சபஞ்சாசத் ஸ்தானானி ஜீத்வா அஷ்டஸ்தானேஷு ச அக்ரே அஸ்தி. காங்கிரஸ் தலஸ்ய மித்ரபக்ஷபூதம் IUML இதி தலம் பஞ்சாதச ஸ்தானானி ஜீத்வா சப்தஸ்தானேஷு ச அக்ரே அஸ்தி. சத்தாதாரி CPM இதி தலம் ஸ்தானானி ஜித்வா சதுர்ஸ்தானேஷு அக்ரே அஸ்தி. சஹயோகி தலம் CPI தலம் சப்த ஸ்தானானி ஜித்வா ஏகஸ்தானே அக்ரே அஸ்தி. கேரள காங்கிரஸ் தலம் ஷட் ஸ்தானானி ஜித்வா ஏகஸ்தானே ஏவ அக்ரே அஸ்தி. பஷ்சிம பங்கால ராஜ்யஸ்ய த்ரிநவத்யதிக த்விஷத விதான்சபாசனேஷு ஆஹத்ய ஏகஷஷ்டி நிர்வாச்சன க்ஷேத்ராணாம் பரிணாமாஹ கோஷிதாஹ. பாஜ்பேதி தலம் அஷ்டசத்வாரிஷத் ஆசனானி ப்ராப்னோத். த்ரிணமூல காங்கிரஸ் தலஞ்ச த்ரயோதச ஸ்தானானி அஜயத். ஏ பிரமுகாஹ பாஜ்பா பிரத்யாஷினஹ விஜயம் பஞ்சீகிருத்தவந்தஹ தேஷு ஆசன்சோல தக்ஷிணக்ஷேத்ராத் அக்னிமித்ரா பால், பாதரக்ஷேத்ராத் கர்ஃபா சோமேனஹ சாஸ்தி. TMC இதி தலஸ்ய ரேயார் ஹுசேனஹ சர்க்காரஹ பகவாங்கோலா க்ஷேத்ராத் விஜயி அபவத். அதுனா பர்யந்தம் உபலப்யமானானாம் த்வாத்ரிஞ்சததிக த்விஷத ஆசனானாம் பிரவிருத்தேஹ அனுசாரம் பாஜ்பித் தலம் த்ரிபஞ்சாசததிகைக்கசதாசனேஷு, த்ரிணமூல காங்கிரஸ் தலம் த்ரிசப்ததி ஸ்தானேஷு, CPM தலம் ஏகஸ்தானே, காங்கிரஸ் த்வே அன்யச்ச த்ரிஷு ஆசனேஷு அக்ரே சந்தி. முக்கியமந்திரி அத TMC நேத்ரி மம்தா பேனர்ஜி பவானிபுரக்ஷேத்ரே ஸ்வஸ்ய பாஜ்பா பிரதித்வந்தினஹ சுவேந்து அதிகாரி இத்யதஸ்ய அபேக்ஷயா அக்ரே அஸ்தி. அதச்ச சுவேந்து அதிகாரி நந்திகிராமக்ஷேத்ரே அக்ரே அஸ்தி. ஆம் ஜனதா உன்னயன் தலஸ்ய AJUP இத்யஸ்ய பிரமுகஹ ஹுமாயு கபீரஹ நௌதா அத ரெஜிநகர் ஸ்தானயோஹ அக்ரே அஸ்தி. பிரியாஹ ஸ்ரோதாரஹ.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: திரைகானம் கேட்கலாம். முதலில் ஓமன பெண்ணே திரைப்படத்திற்காக யாசின் நிசார் பாடியிருக்கும் பாடல்.

நேரம் 8:36. ஆகாஷ்வாணி எஃப்எம் கோல்டு வழங்கி கொண்டிருக்கும் திரைகானம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து எண்ணி துணிக திரைப்படத்திற்காக அபிஜித் ராவ் பாடியிருக்கும் பாடல்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேயர்களினி கேட்கலாம் திரைகானம். நிகழ்ச்சியின் துவக்கமாக பட்டினத்தில் பூதம் படத்திற்காக பி. சுசீலா பாடிய பாடல்.

வீர அபிமன்யு படத்திற்காக பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுசீலா பாடிய பாடலை கேட்டீர்கள். திரைக்கானத்தில் அடுத்து கேட்கலாம் கல்யாண மண்டபம் படத்திற்காக பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுசீலா பாடிய பாடல்.

0: கண்டு மின்னிட கண்டேன், அங்கே அல்லிப்பூவும் மெல்ல என்னை அழைக்கிட கண்டேன். அங்கம் முழுதும் தங்கத் தகடு மின்னிட கண்டேன், அங்கே அல்லிப்பூவும் மெல்ல என்னை அழைக்கிட கண்டேன்.
1: வண்டு பறந்து கோவிலிருந்து மயங்கிட

உலகம் முழுதும் இருவர்க்குள்ளே அடங்கிடக் கண்டேன். ஒன்றில் ஒன்றாய் உயிர்கள் இரண்டும் ஒதுங்கிடக் கண்டேன். உலகம் முழுதும் இருவர்க்குள்ளே அடங்கிடக் கண்டேன். ஒன்றில் ஒன்றாய் உயிர்கள் இரண்டும் ஒதுங்கிடக் கண்டேன். கண்ணிக்க

நிகழ்ச்சியில் அடுத்து கேட்கலாம். வல்லவனுக்கு வல்லவன் படத்திற்காக TM சவுந்தரராஜன் பி. சுசீலா பாடிய பாடல். பாடல் ஒலிக்கும் நேரம் 11:42.

ஒலித்த பாடலின் படம் ஊட்டி வரை உறவு. திரைக்கானத்தில் அடுத்து கேட்கலாம் இரு மலர்கள் படத்திற்காக. டி எம் சவுந்தரராஜன் பி. சுசீலா பாடிய பாடல்.

0: led UDF has clinched a decisive win. While the Congress won 63 seats, its ally IUML added 22, giving the alliance a dominant edge across the state. In Puducherry, the National Democratic Alliance is set to form the next government, securing a comfortable majority of 18 in the 30-member house. Actor-turned-politician Vijay's led Tamaraga Vetri Karagam, TVK, is all set to create history in Tamil Nadu Assembly election by emerging as the single largest party. TVK has 106 seats and is leading on one seat out of 234 constituencies across the state. In an intense three-cornered battle in the state, 231 results have been declared, while trends are available from other three seats. According to the Election Commission, the ruling Dravida Munnetra Karagam, DMK, led by Chief Minister M.K. Stalin, has won 59 seats and is leading on one seat, while its rival All India Anna Dravida Munnetra Karagam, AIADMK, has won 47 seats. PMK has won 4 seats, Indian National Congress, INC, has won 5 seats, BJP, DMDK and AMMKMNKZ-bagged 1 seat each. CPIM, CPIM, BCK and IUML-bagged 2 seats each. Senior BJP leader and Prime Minister Narendra Modi has said that today is a historic and unprecedented day and expressed gratitude to the people and party workers of West Bengal, Assam, Puducherry, Tamil Nadu and Kerala. Addressing a party worker at BJP headquarters in Delhi yesterday, Mr. Modi said today heralds a new dawn for the nation and people have placed their trust in India's great democracy, politics of performance and trust in the spirit of Ek Bharat, Shreshth Bharat.
1: जय पराजय लोकतंत्र और चुनावी राजनीति का एक स्वाभाविक हिस्सा होता है, लेकिन 5 प्रदेशों की जनता ने पूरे विश्व को दिखाया है कि ये हमारा भारत मदर ऑफ डेमोक्रेसी क्यों है। लोकतंत्र डेमोक्रेसी हमारे लिए सिर्फ एक तंत्र नहीं है, ये हमारी रगों में दौड़ता हुआ संस्कार है। और आज सिर्फ भारत का लोकतंत्र ही नहीं जीता है, आज भारत का संविधान भी जीता है।
0: That's the end of this news bulletin.
2: நேரம் நள்ளிரவு 12:10. ஆகாஷ்வாணி நேயர்களே, எமது ஒலிபரப்பில் மேற்கொள்ளப்படும் பராமரிப்பு பணிகள் காரணமாக 100.1 FM கோல்டு அலைவரிசையில் தரை வழி ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியே நிகழ்ச்சிகளை நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம். மீண்டும் தரை வழி ஒலிபரப்பு காலை 5:54 ஆரம்பமாகும். வணக்கம் நேயர்களே, ஜெய் ஹிந்த். ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு அலைவரிசை. நேரம் 12:10. நேயர்கள் இனி கேட்கலாம் இரவின் மடியில்.

0: மிஸ்டர் ஜமீன்தார், ஹவு டு யூ டு?
1: ஓகே டீச்சர், ஓகே, ஹவு டு யூ டு?
0: ஹலோ மிஸ்டர் ஜமீன்தார், ஹவு டு யூ டு?
1: ஓகே டீச்சர், ஓகே, ஹவு டு யூ டு?

நினைவில் நின்றவை நிகழ்ச்சியில் இதுவரை இதய கமலம், அலோ மிஸ்டர் ஜமீன்தார், இரவும் பகலும் ஆகிய படத்திலிருந்து பாடல்களை கேட்டு ரசித்தோம். நொடிகளில் தொடர்வது இந்திய ஆங்கில செய்தி அறிக்கை டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

சக்சஸ் ஆஃபன் கம்ஸ் டு மீ மக சமக சமக சமக சனிதா தனிசதா பதனிப பாநிதாசன் சாமகாபம் சாலிதாப பாக சகமபம் பம்பம் பம்பம் பம்பம் பம்பம் பம்பம் பம்பம் பம்பம் பம்பம் பம்பம் பம்பம் பம்பம் பம்பம் பம்பம் பம்பம் பம்பம் பம்பம் பம்பம் பம்பம் பம்பம் பம்பம் பம்பம் பம்பம் பம்பம் பம்பம் பம்பம் பம்பம் பம்பம் பம்பம் பம்பம் பம்பம் பம்பம் பம்பம் பம்பம் பம்பம் பம்பம் பம்பம் பம்பம் பம்பம் பம்பம் பம்பம் பம்பம் பம்பம் பம்பம் பம்பம் பம்பம் பம்பம் பம்பம் பம்பம் பம்பம் பம்பம் பம்பம் பம்பம் பம்பம் பம்பம்

இதுவரை நல்லதொரு குடும்பம் என்ற படத்திலிருந்து சில பாடல்களை கேட்டு மகிழ்ந்தோம். பண்பலை 100.1 FM கோல்டு அலைவரிசை நிகழ்ச்சியில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியை. இந்நிகழ்ச்சியில் இனி ஒலிக்க இருக்கும் பாடல்களின் படம் கடவுள் அமைத்த மேடை.

0: का लोकतंत्र ही नहीं जीता है, आज भारत का संविधान भी जीता है।
1: Prime Minister Modi stated that BJP NDA governments are in power in more than 20 states of the country and BJP's mantra is citizen is God. The BJP has appointed senior party leader and union minister Dr. Mansukh Mandaviya and its in charge in Puducherry Nirmal Kumar Surana as central observers for the election of the leader of legislative party in Puducherry. These names were approved by the BJP parliamentary board for central observers. And in IPL cricket, Mumbai Indians defeated Lucknow Super Giants by 6 wickets at Wankhede Stadium in Mumbai last night. And that is the end of this news bulletin.
2: நேரம் 3:10. பண்பலை 100.1 FM கோல்ட் அலைவரிசை நிகழ்ச்சியில் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நேயர்களே. நிகழ்ச்சியில் இனி ஒலிக்க இருப்பது இனிய ராகம். இந்நிகழ்ச்சியில் புபேந்திர சிங் அவர்களின் பாட்டு இடம்பெற இருக்கிறது.

0: as central observers for the election of the leader of Legislative Party in Puducherry. These names were approved by the BJP Parliamentary Board for central observers. In IPL cricket, Mumbai Indians defeated Lucknow Super Giants by 6 wickets at Wankhede Stadium in Mumbai last night. LSG set a target of 229 runs for Mumbai Indians. In reply, Mumbai Indians scored 229 runs for 4 in 18.4 overs. And that is the end of this news bulletin.
1: நேரம் 4:10 பண்பலை 100.1 FM கோல்ட் அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்க இருப்பது
2: பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் இப்பொழுது திருவாரூர் எஸ் ராஜரத்னம் குழுவினரின் நாகஸ்வர இசை கேட்கலாம். சோபில்லு சப்தஸ்வர ஜெகன்மோகினி ராகத்தில் தியாகராஜர் கீர்த்தனை ரூபகதாளம்.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் திருவாரூர் எஸ் ராஜரத்னம் குழுவினரின் நாகஸ்வர இசை ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. இனி ராகம் தானம் பல்லவி, ஷண்முகப்பிரியா ராகம், திரிபுட தாளம்.

0: overs. And that is the end of this news bulletin.
1: நேரம் 5:10 பண்பலை 100.1 FM கோல்ட் அலைவரிசையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி புலரும் பொழுது. இதோ உங்களுக்கான இந்த நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல்.

பண்பலை 100.1 FM கோல்ட் அலைவரிசையில் நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய ஆன்மீக சிந்தனைகளை, நம்முடைய ஆன்மீக

உணர்வுகளை அழகாக வார்த்தைகள் வழியே பாடல்களை அடுக்கி வரும் இந்த நிகழ்ச்சி புலரும் பொழுது. இந்நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க இருக்கும் குரல் எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்கள், படம் மீரா.